0: இதை போயிட்டு Show me on the 240 at the 342B, please.
1: Sir, first, let me contact video 21.